0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by ஈ அவதி காலத்து நீங்களுடைய பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ்னோடொப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாது
2: in association with
3: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
4: Naseem Healthcare Naseem Surgical and Medical Centers Sea Ring Road Healthy Smiles Anytime For more information call 4411 1133
5: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the World Comes to Shop Just feel

0: ரேடியோ சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்
2: புதியொரு தினம் அதினொரு ஸ்வரம்.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by இயவதி காலத்து நீங்களோட பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் நோடப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாதே
1: in association with
2: commercial bank we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by ஈ அவதி காலத்து நீங்களுடைய பிரியப்பட்டவருக்கு ஒரு gift நல்கி சர்ப்ரைஸ் செய்யாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருந்தும் ஓரோ டைமண்ட் அல்லது பிரஷஸ் ஜெம் ஜுவல்லரி பர்ச்சேஸ்னோடொப்பம் நேடு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் ஒப்பம் பழைய சொர்ணாபரணங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்யாம் ஒரு நஷ்டமும் கூடாது
1: இன் அசோசியேஷன் வித்
2: கமர்ஷியல் பேங்க் we are saving more turns dreams into reality commercial banks 5 million riyals dream dream bigger
3: Naseem Healthcare Naseem Surgical and Medical Center Searing Road Healthy Smiles Anytime For more information call 4411133
4: And Lulu Hypermarkets Supermarkets and Department Stores Where the world comes to shop Just feel

0: You are listening to Radio Sino 91.7 FM, Qatar's favorite radio station. Favorite radio station.
1: கட்டுக்கு மண்ணிக்கு ஒரு கண்ணுண்டு, கண்ணினதுக்கு ஒரு கரடு.

0: சுனோ.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: மீண்டும் த்ரில் அடிப்பிக்கான் பிரணயிக்கான் காட்டா குஸ்தி 2
3: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
2: விஷ்ணு விஷால், ரம்யா கிருஷ்ணன், ஐஸ்வர்ய லட்சுமி தொடங்கி வம்பൻ தாரநிரையுமாய் காட்டா குஸ்தி 2
4: குவைட் எக்ஸைட்டிங்.
2: காட்டா குஸ்தி 2 விஜயகரமாய் பிரதர்ஷனம் தொடர்ந்து.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.
6: Water bill. Stay hydrated and stay tuned.
2: ഓർമ്മിപ്പിക്കുന്നു റേഡിയോ സുനോ.
7: Brought to you by
8: രണ്ട് പതിറ്റാണ്ടിലേറെയായി ഖത്തറിന്റെ വിശ്വാസം സഫ വാട്ടർ. സഫ ആപ്പ് അല്ലെങ്കിൽ വാട്സ്ആപ്പ് വഴി ഓർഡർ ചെയ്യൂ. കോൾ 4460669.
9: സഫ വാട്ടർ, ട്രസ്റ്റഡ് ബൈ ഫാമിലീസ്, ഡെലിവേർഡ് ബൈ സഫ.
10: 917 evenings.